0: kalichi chi tu gori ne chu di sam chu le yori ine jibde kashi o ko jo ya di sam yu le de ba ji ce jin ni o che so me be nen ga ma la ji song za o chu ni ma tu bi na nyang ge chen bu shi la yori
1: lo ni ge lin da ji de chen chi ba ju ni dong zu shi le da zu ni ba la na sa la ki artemis ni ba ta sun bie ka ju ge tu zu 你当这种老太你当这种老银别恰不上现行确实咧罗松那边去约你的道你不啦阿迪米斯你别打为活了活了为连根铁坑住不就切断别你就来穷咧今天松别把人拿了电器你的电铁他就通别余力马松我啦坑住黑龙你就别不该别你就断别拉了呀你要是切过穷连根拉了呀拿电器
2: 民族的空的国的党部是没人把他教书等到几个话题南站拉达的些别各类的年轻的也没接修结不一车子几不加别招松喷起瓦他退税人物国外的有些二零几个快就来工地各军起了别的阿德米斯尼别破局车 Kedu ing chi si jun de ma ra ing chi ju le pe bie ge ga ma si ju rin ce shu min zhe wa tie du ba qi yue wen jia a de mi si ni ba ra tie tu zu ge ma ye pa ra nyong du dang xin la ze ge to ni lung gam qi me na le ji ge ce shu ge ning ge se de qi yue qi de ti ri ba nan ka ju qi ren ma kan xi ge tong zhi qi yue nie tong bie ce shu ge cheng xi xi wei ne jin ne xi ba ge ga ma jian le nie ga ma chu ji gu de hong song ya le ga ma chu zhi bie xi ge 你呢连跟列柱有个马的是个幺马的，你呢哦，这个卡就列柱一样的呀，啊，列柱卓卷没把切过的，你最匆匆这边开发了，并没识别全部不少识别的。